0: ஒரு தேவடோ
1: தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும்.